0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் வரவல்லப ரமணா, ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 DTH Anytime Indian Music, we bring you a violin recital by M.A. Sundareshwaran. He begins his violin recital with Varavallabharamana in Rag Hamsadhwani, set to Adithal, a composition by G.N. Balasubramaniam.

0: ஆனந்த நடமாடுவார் தில்லை. நீலகண்ட சிவன் பாடல் தொடர்கிறது. ராகம் பூர்வி கல்யாணி, ரூபக தாளம்.
1: He continues with Ananda Natamaduvar Thillai in Purvi Kalyani Rag, set to Rupaka Thal, a composition by Neelakanta Shivan.

0: அடுத்து எவரீதோ தியாகராஜ கீர்த்தனை மானவதி ராகம் ஆதிதாளம்.
1: எம் ஏ சுந்தரேஸ்வரன் கண்டினியூஸ் இஸ் வயலின் ரிசைட்டில் வித் எவரீதோ இன் மானவதி ராக் செட் டு ஆதிதாள், காம்போசிஷன் பை செயின்ட் தியாகராஜர்.

ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை. இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: வியாசர் பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் எஸ் என் எஸ் ஜெகநாதன் அவர்கள் தவில். கணநாதனே சாரங்கா ராகத்தில் பெரியசாமி தூரன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாயே யசோதா, ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

தோடி ராகத்தில் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடல் கேட்டோம். தொடர்ந்து முருகனின் மற்பெயர் அழகு, குரு சுரஜானந்தா பாடல், பெஹாக் ராகம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை வியாசர் பாடி ஜி கோதண்டராமன் அவர்களை நாகஸ்பிரைசி கேட்டோம். வேலூர் எஸ்எம்எஸ் ஜெகநாதன் அவர்கள் தவல்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம் ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். ஹி இஸ் அகாம்பனிட் பை திருக்கோகர்ணம் ஸ்ரீ டி எஸ் உலகநாதன் ஆன் த வயலின் அண்ட் தஞ்சாவூர் ஸ்ரீ ஆர் ராமமூர்த்தி ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் தத்துவமரிய தரமா பாபநாசம் சிவன் பாடல் ரீதி கௌள ராகம் ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் தத்துவமரிய தரமா கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன் இன் ராக் ரீதி கௌள செட் டு ஆதிதாள்.

இனி பரிதாபமு தியாகராஜர் கீர்த்தனை மனோகரி ராகம் ரூபகதாளம் லிசன் நவ் டு பரிதாபமு கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் மனோகரி செட் டு ரூபகதாள்.

இனி அபிமான பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம் பேகட ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு அபிமான கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் ராக் பேகட செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். He is accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin and Thanjavur Shri R. Ramamurthy on the mridangam. Ini Parama Pavana Rama, Ramanathapuram Srinivasa Iyengar Sahityam, Purvi Kalyani Ragam, Adi Thalam. Listen now to Parama Pavana Rama, written by Ramanathapuram Srinivasa Iyengar, composed in Rag Purvi Kalyani, set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Thiruvarur Shri T.V. Namachivayam. He was accompanied by Thirukokarnam Shri T.S. Ulaganathan on the violin and Thanjavur Shri R. Ramamurthy on the mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.